0: லீக்குதுண்ணா மாமா.
1: லீக்கு ப்ரோ உண்டு பேசுறா.
0: லீக்குதுண்ணா லீக்குதுண்ணா லீக்குதுண்ணா மாமா.
1: ஏய் பாரு வாட் அப் கம்மி கேயோ.
0: லீக்குதுண்ணா லீக்குதுண்ணா லீக்குதுண்ணா மாமா.
1: ஒரே ஒன் லீக்கு மச்சான் சமர்க்கஸ் நபில انا سمச்ச மரா ஸ்டக்கட் ஹிந்தி.
2: Jeg kan ikke like morsom som ekte komikere, men kan ekte komikere joike? Fader, jeg suger jo i det her, men heldigvis har jeg et reinsdyr så du kan bli med.
0: Gi meg mann.